0: வரல் கங்கப்பட்ட சிடியே வரல்.
1: ஸ்ரீலங்கா ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
2: livefm.lk.

கடுப்புல பிட்டியாட்ட அமுறு பிட்டியாட்ட நாவல பிட்டியாட்ட கல் பிட்டியாட்ட www.com